கேட்டுட்டுள்ளார். இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிவன இண்டத்தும் இளஞ்சி பேரி காரிக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய ஸ்வாகத. முண்டியன்ட்டுள்ளோ நான் நீங்களும் சைஃபுல்லா குத்தார். இண்டத்தும் இளஞ்சி பேரி காரிக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி அர்ப்பிசியோ பேரிடோ உகம பாஷ பின்ன சம்ஸ்கிருதி இதர பக்கிய உள்ளங்கத்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் என்று தெரியுவா. இதுக்கு பரிகல்பன பின்ன நிர்தேசன ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாகித்தி BM ஹனீஃப்.

கேட்குறங்களே, இத்திருத்தோல் மொய்லாஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாகித்ய அக்காடமி அர்ப்பிசியோ பேரிட உகம பாஷ பின சம்ஸ்கிருத்திரு பக்ய இதுலுள்ள அங்கத்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாங்க தெரிஞ்சுட்டு வந்தேன். இதுக்கு பரிகல்பன நிர்தேசன பின நிரூபண ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாகித்தி பி எம் ஹனீஃப். எப்பவும் கேட்டுக்கரு இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ரு ஜீவ.

0: அந்த சத்தினு நம்புனித்தேலா, அந்த சத்தினு நம்புனித்தேல, குந்து குந்து ஜோபிக்கு தெரியல தங்கடி, குந்து ஜோபிக்கு தெரியல தங்கடி, கொந்தலன புடுலா தங்கடி, கொந்தலன புடுலா.
1: చంద్రా

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

கேக்குறங்களே, இத்திருத்தோல் மொய்லாஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாஹித்ய அக்காடமி அர்ப்பிசியோ பேரிட உகம பாஷா பின்ன சம்ஸ்கிருத்திரு பக்ய இதுலுள்ள அங்கத்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாங்க தெரிஞ்சுட்டு வந்தான். இதுக்கு பரிகல்பனை நிர்தேசன பின்ன நிரூபனை ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாஹிதி பி எம் ஹனீஃப். எப்போ கேட்டுக்கரு இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சி.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.